பேசுகிறோம். ஞானபத்தை நமக்கு டோபலாக சேர்த்துக்க நன்றி. இது இது இது தாலி மாட் கிரிசியஸ் சபக்காரன் குளோபல் யாங் இஸ் அப்சர் டெட் யூ சாட்டு யாங் அப்சர் சாட்டுக்கான முகமட் அக்மல் நசூர்லா முகமட் நசீர் மந்திரி எக்கனாமி bersama dengan Dato' Syedina Aliza. 1000